0: அத்தனை ருபியா ஏத கொல்ல கொம் தெமாக்கும் உரிதுவும் ஏடிவியும் ஹோதம் நீங்க
1: மீ இஸ்மாயில் அஃபான் ரங்குத நூக்குத அழி குத உது குத ஃபெனையே திவெஹியுடும் அடுவாமந்தி தானி நுவதிய எக்கே மெகா ஹர்ட்ஸ் திவெஹி எஃப்எம் தொம்வெளி